நாள் கஜபா குசிரணா யகபதீக கம்மனா ஜபா அமோகபீஷ் அஸ்திநாகர மமாரன்ஷி போரான் உபரேஸ் எக்கோ பவா E qui che sta d'attorno non parlare. E tu non è la mia che dici tu. A legge dice da chi sta te parla. E non so niente, non so niente di più.